குயம் நை பிளவி நா குயம் நை ஆமுலின் ஆமுலின் ஆமுலே அமுன்னா நீலாக்கின்